They were racing. Freedom! He was chasing.

champagne.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மானிசை நேயர்களுக்கு பணிவன்பான வணக்கம். தொன்று தொட்டு நம்ம தமிழ் மக்கள் நலமா வளமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆர்ஜே ஹிமா, மற்றும் என்னோட இன்னைக்கு நம்மளோட டெப் வந்து டெக் பேனல்ல உட்காந்துருக்காங்க. ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்ன விஷயம், எதை பற்றியது அப்படின்லாம் வந்து விளக்கமா இன்னுமே தான் நம்ம பேச போறோம். அது வரைக்கும் நேயர்கள் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். டெப், நீங்க வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலீங்களா?
1: வானிசை வானொலி நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகளை நேயர்கள் 8 மணிக்கு வரை 88.9 அல்லது winfm.org.in என்ற இணையத்தினராக கேட்டு மகிழலாம். மேலும் நாங்கள் சில மணி நேரங்கள் முகநூல் நேரலினராக கூட இணைந்திருக்கின்றோம் என்று கூறிவிட்டு ஒரு இனிய பாடலை ஒலிக்க கேட்போம். இது சாய் அபியங்கர் பாடிய ராதேமா என்ற ஒரு புதிய திரை இசை பாடல் உங்களுக்காக.

0: காதல் வாராதோ அப்படின்ற பாடல், பேசாமலே அப்படின்ற படத்தில் இது ஒரு பாப் ட்ராக். அதை வந்து பாடியவர்கள் ஆரா ஆர்யா காயல் மற்றும் அதோடைய இசையமைப்பாளர் சிரி சாண்டர் அப்படின்ற அழகான பாடலோடு இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பேச போகிறோம். அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கா நடக்கலையா, அது நடக்கிறதுனால என்ன தாக்கங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஆரம்பிக்க விரும்புகிறீங்களா அதை பற்றி? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கேள்விகளுக்குள்ளே போவோம். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி இல்லை அது அதை பற்றி பேச போகிறோம் இல்லையா?
1: ஆமாம், ஹீமா நான் இன்றைய வானிசை நிகழ்ச்சியில் ஃபீனிக்ஸ் ஐஎன்சி என்ற ஒரு புதிய அமைப்பை பற்றிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கம்யூனிட்டி, குறிப்பாக தமிழ் மக்கள், அதை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கம்யூனிட்டியில் இருக்கும் மக்களை குடும்ப வன்முறை மற்றும் குடும்ப அமைதியை நாங்கள் எப்படி காக்க முடியும் என்ற சில விடயங்களை ஒரு தொடர் விழிப்புணர்வு கேம்பெயினாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதில் நாங்கள் வந்து பலர் இணைந்து இது ஒரு கூட்டு குழுவாக மெல்பர்னில் ஆரம்பிச்சிருக்கிறோம். வருங்காலங்களில் திட்டம் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் வந்து இந்த உரையாடலூடாக நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமில்லாமல் இது ஏன் முக்கியம் என்ற சில விடயங்களை கூட நாங்கள் வந்து இப்போ பேசி நேர்களுக்கு இந்த கேம்பெயினின் ஒரு சிறிய துளியாக நாங்கள் இருக்கின்றோம். இதுக்கு பின்னால் பலருடைய ஆதரவு மற்றது உழைப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். அவர்கள் வருங்காலங்களில் வானிசை மற்றும் வேறு ஊடகங்களிலூடாக ஃபீனிக்ஸ் அமைப்பை பற்றிய விவரங்களை கூட இணைந்து பகிர்ந்து கொள்வார்கள். இது வந்து ஒரு சிறிய ஒரு துளியாக நாங்கள் இந்த விடயங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இப்போ.
0: நன்றி. அதுதான் நான் வந்துட்டு முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். நம்ம ஃபீனிக்ஸ் அப்படின்ற பேரே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான பேர். அதை பற்றி இன்னும் நம் நிறைய விவரங்கள் கேட்க போகிறோம். பட் ரொம்ப ஆப்டாக வந்துட்டு ஒரு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இந்த அமைப்பை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன?
1: முக்கிய நோக்கம் வந்து குடும்ப வன்முறை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இல்லைனான வன்முறை குறித்து எங்களுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்பதால் தான் இது பேசும் பொருளாக ஒவ்வொரு வீடுகளிலும் வர வேண்டும், சமூகங்களில் இருக்க வேண்டும். மற்ற குடும்ப வன்முறை வந்து ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் இல்லாமல் ஒரு சமூகத்தையும் பாதிக்கிறது. முக்கியமாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்களா, 15 வயதிலிருந்து கணக்கிடும் போது சுமார் 38 லட்சம் பெரியவர்கள், அதாவது 5 பேரில் ஒருவர் துணைவர் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் பாலியல் வன்முறை ஏற்பட்டுள்ளார்கள் என்று புள்ளி விவரம் கூறியிருக்குது. அதே போல வந்து சுமார் 28 லட்சம் பெரியவர்கள், அதாவது 7 பேரில் ஒருவர் பாலியல் வன்முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் போன வருட கணக்கீடை பார்த்தோம் என்றால் 98 பெண்கள் வந்து குடும்ப வன்முறையால் உயிரிழந்திருக்கிறார்கள், அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குடும்ப வன்முறையில் இருக்கும் அந்த விக்டிம்ஸ் மட்டுமல்லாமல் அந்த பிஹேவியர் சேஞ்ச், அதாவது அந்த நபருக்கு எப்படி உதவி செய்யலாம், எப்படி அவர்களுடைய நடவடிக்கைக்கு பொறுப்படுத்தி அவர்கள் மாற்றத்தை உருவாக்கும் வழிகளை நாங்கள் கண்டு அறியலாம் என்ற விடயத்தை கூட நாங்கள் கையாள்கிறோம். அதோடு குழந்தைகள் பாதுகாப்பும் இது இருக்கின்றது. குழந்தைகளுடன் சிறு சிறு உரையாடலை நாங்கள் வீட்டில் எப்படி பேச முடியும், அந்த உரையாடல்கள் வந்து குடும்பங்களை ஒரு பாதுகாப்பான சமூகமாக அமைப்பதற்கு எப்படி பங்கு வகிக்கிறது என்று பெரிய நோக்கம் இருக்குது ஃபீனிக்ஸ். அது இதுதான் எங்களுடைய அமைப்பின் ஒரு சின்ன ஒரு நோக்கமாக.
0: நோக்கம் சிறியதாக இருந்தாலும் அதன் தாக்கம் பெரியதாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து நான் நீங்கள் பேசுறது மூலமாக வந்து அறிந்து கொண்ட ஒரு விடயம். இது ரொம்பவும் ஒரு உருக்கமான சென்சிட்டிவான ஒரு விடயம்தான். அதை நம்ம வந்துட்டு நிறைய நேரங்களில் செய்திகளில் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அது ஒரு செய்தியாக மட்டும் பார்க்காம நம்ம ஒவ்வொருத்தரும் அதற்கான மாற்று வழிகளை வந்து தேட வேண்டும். அது அதுக்கு என்ன செய்ய முடியும், நான் வீட்டில இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகள் பார்க்கறாங்க, நம்ம எப்படி மரியாதையா நடந்து கொள்றோம், யார்கிட்ட எப்படி மரியாதையா நடந்து கொள்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோம், அது எல்லாமே குழந்தைகள் பார்த்து அவங்க நாளை பெரியவர்கள் ஆகும் போது ஓகே இதுதான் சரியான முறை அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு சார்ந்த மையமாக அமைகிறது.
1: கட்டாயமா மற்ற ஃபீனிக்ஸ் பெயர் நீங்க ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறீங்க, ஒரு வலிமையான ஒரு பெயர். இந்த பெயரின் பின்னணியில் என்ன அர்த்தம் இருக்கு என்று நீங்க நினைக்கிறீங்க?
0: நம்ம ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் பொதுவா தெரியும் என்னன்னா அது வந்து ஒரு பறவை, அது வந்து எரிந்து அதோட சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வருது அப்படின்றதுதான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். பட் இதை பத்தி இன்னும் ஆழமா அவ்வளோ ஆராய்ச்சின்னு சொல்றதை விட அதை பத்தி இன்னும் உள்நோக்கி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது இது எங்க உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது நம்ம எப்படி புராண கதைகள்லாம் வந்து சில விடயங்கள் இருக்கும், இப்ப சைனீஸ் வந்து டிராகனை பிலீவ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு மித்திக்கல் கிரீச்சர் தான். அதே மாதிரி ஃபீனிக்ஸையும் வந்து ஒரு மித்திக்கல் பேர்டா தான் பார்த்துருக்காங்க. ஆனா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஈஜிப்ட்ல அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது பல ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கே அதோட வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு அசதி ஏற்படும் போது அது வந்து இந்த சினமென் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டிக்குமா, கட்டிட்டு அது வந்து சூரியனை நோக்கி அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போய் அது உட்காந்துக்கிட்டு அப்படியே எரிஞ்சு அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி ஒரு புழுவா ஒரு பறவையா மாறி வரும் அப்படின்றதான் வந்து புராண கதைகள்ல சொல்லியிருக்கு. இதையே தழுவி கிரேக்கர்களும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் சில கல்ச்சர்ஸும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி இருக்காங்க. பட் அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா even though you're burning into you know yourself and into ashes you have the ability to come back அப்படின்றத அந்த phoenix ஓட நோக்கம் அதை சார்ந்து தான் வந்து இந்த phoenix ன்ற பெயரையும் வந்து சூட்டப்பட்டுள்ளது. இன்னும் நம்ம அதை வந்து FDSV அதாவது நம்ம ஃபேமிலி அண்ட் டொமஸ்டிக் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் ரிலேட்டடாக அதை பார்க்கணும் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு புராண மரபுடைய ஒரு பறவை, அது வந்து எப்படி இறந்து மீண்டும் உயிர் தெழுதோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மீண்டு எழுவதற்காக அப்படின்றது. அதே சமயத்துல நமக்கு வந்துட்டு உயிர் வாழுதல் அதாவது நம்மளுடைய லாங்கிவிட்டி வந்துட்டு நம்ம அந்த இருக்கிற டைம்ல மட்டும் இல்லை அதை மீண்டு நம்ம திருப்பி வந்து அதை ரினியூ பண்ணிட்டு எப்படி ரீபர்த் ரிசரக்ஷன்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கும் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் ஃபீனிக்ஸ். அந்த ஃபயர் அப்படின்றது வந்து நம்மளுடைய மன அதிர்ச்சி அந்த ட்ராமா அண்டர்கோ பண்றாங்க விக்டம்ஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அதை வந்து எப்படி அவங்க அந்த மீண்டும் மீண்டும் வர வேண்டியது அந்த ரெசிலியன்ஸ் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பறவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு டொமஸ்டிக் வயலன்ஸ் விக்டம்க்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கதை இருக்கும், அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அதுக்கு நம்ம எப்படி ஆதரவாக இருக்க முடியும் அப்படின்றத சார்ந்துதான் இது.
1: கட்டாயமாக நீங்க சொன்ன மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை எப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வருதோ அதுக்கு வெவ்வேறு விதமான ஆதரவு இல்லாட்டி வழிகள் இருக்குதோ அந்த வழிகளை வழிகாட்டியாக ஃபீனிக்ஸ் என்ற இந்த அமைப்பு காட்டுவதற்கு தான் ஒரு பலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தது
0: எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்படி வந்து நம்ம இதை பத்தி பேசுறோம், இதுக்கான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, நிறைய மையங்கள் அதை மையமா வச்சு வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பல நல்ல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டொமஸ்டிக் அண்ட் ஃபேமிலி வயலன்ஸ் அது வந்து ஒரு குடும்ப வன்முறை தொடர்பான விழிப்புணர்வை நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மூலமா எப்படி ஏற்படுத்த முடியும், ஃபீனிக்ஸ் மூலமா எப்படி ஏற்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
1: கட்டாயமா நல்ல கேள்வி. குடும்ப வன்முறை ஆதரவு மற்றும் மாற்றத்துக்காண்டிய பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, இருந்தாலும் எங்களுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கம்யூனிட்டிக்கு விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் அந்த கல்ச்சுரலி அப்ரோப்ரியேட் ஆதரவு எப்படி ஏற்றுக்கொள்வது அல்லது அந்த ஸ்டிக்மா அதையெல்லாம் தாண்டி உதவி எப்படி பெறுறது, அவர்களுடைய நிலைமையை புரிகிற நபர்கள் இருக்கிறார்களா என்று தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் ஃபீனிக்ஸில் கவுன்சிலர்ஸ், மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்டர்ஸ், எஜுகேட்டர்ஸ், ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இப்படி பலர் இருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் வந்து அது வந்து முதன்மை உதவி கொடுத்த பின்பு ஆரஞ்ச் டோஸ் சேஃப் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அவர்கள் இன்னும் ப்ரொஃபஷனலான ஆதரவு பெற்றால் இன்னும் அவர்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக விழிப்புணர்வு தான் எங்களுடைய நோக்கம். முதலுதவி செய்யும் ஆதரவு கொடுக்கும் வழிகளும் எங்களுக்கு இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனல் ஓரேஞ்சோ சேஃப் ஸ்டெப் மாதிரி அந்த
0: பெரிய நெட்வொர்க்கில் நம்ம வந்து எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இலகுவாக இருக்கும்.
1: அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக குழந்தைகள் மீது ஏற்படும் தாக்கத்தை நாம் மறக்கக்கூடாது. என்றால் ஒரு குழந்தை நேரடியாக வன்முறைக்கு ஆளாக இல்லாமல் விட்டாலும் வீட்டில் வன்முறை நடக்கும் போது அவர்கள் பாதுகாப்பு உணர்வு, மனநலம், கல்வி மற்றும் வளர்ந்த பின்பு அவர்கள் அவர்களுடைய உறவுகள் கூட எப்படி அன்றாடு உரையாடுகிறார்கள், பழகிறார்கள், இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அந்த வகையில் பொதுவாக முழு குடும்பத்துக்கும் ஆதரவு, ஆரோக்கியமான ஆதரவு, விழிப்புணர்வு கொண்டு நாங்கள் கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இது வந்து சமூகத்திற்கு ஒரு மிகவும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்திருக்கின்றோர். ஃபீனிக்ஸ் ஐஎன்சி என்று இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களிலூடாக நீங்கள் எங்களை பின்தொடரலாம். ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஆடியோ அல்லது போஸ்டர் நாங்கள் போடுகின்றோம். அது வந்து மிகவும் பலர் கூறியிருக்கிறார்கள், மிகவும் உதவியாக இருக்கின்றது. சில நேரம் இப்படி குடும்ப வன்முறை ஏற்படுது அல்லது எப்படி உதவி பெற வேண்டும் என்று யாராவதுக்கு தெரியாமல் இருந்தால் அது அந்த உதவி எப்படி இருக்கும் என்ற ஒரு சின்னதாக ஒரு பிளான் அல்லது எப்படி உரையாடலாம் என்றால் சில நேரம் எங்களால் உரையாட அந்த சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் இருக்கும். அந்த உரையாடல் எப்படி ஹெல்த்தியாக இருக்க வேண்டும், இந்த மாதிரி சில விழிப்புணர்வு போஸ்டர்ஸ் கூட நாங்கள் மற்றது ஆடியோஸ் கூட போட ஆரம்பிச்சிருக்கிறோம்.
0: நிச்சயமா அது ரொம்ப உதவியாக இருக்கும். சில நேரங்களில் இப்போ ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து ஒரு இரங்கல் செய்தி வருதுன்னா கூட நமக்கு தெரியும், ஐயோ நான் இப்படி பேசுறது, இந்த மாதிரி துக்கமான நேரத்தில் நான் இப்படி பேசுறது அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். இது அதை விட இன்னும் ஒரு துக்கத்தை விட சொல்றது விட அதே அளவுக்கு ஒரு ஒரு துன்பமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வகையில் நம்மளுடைய இந்த விழிப்புணர்வு காணொலிகளோ அல்லது கேட்பொலிகளோ, அதாவது ஆடியோ இல்லை வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா அது பல பேருக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஏன்னா எடுத்த உடனே நம்ம யாருக்கும் அட்வைஸும் பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வி ஆர் நாட் தேர், நம்ம அந்த நிலையில நம்ம இல்லை, அதுக்கான அனுபவமும் யாருக்கும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட நான் தனித்துவம்னு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட கதையும் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம அந்த முழுக்க அதை பார்க்காம நம்ம அவங்களுக்கான அறிவுரைகளும் கொடுக்க முடியாது. ஆனா அறிவுரைகள் எங்க அவங்க கேட்கலாம் அப்படின்றத நம்மளால டைரக்ட் பண்ண முடியும்.
1: கட்டாயமா மற்ற இலவச சேவைகள் நிறைய இருக்கிறது, அது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த இலவச சேவைகளை எப்படி அவர்கள் அனோனிமஸா அவர்களுடைய பேர் விவரங்கள் கூறாமல் எப்படி அந்த உதவி எடுக்கலாம். சில நேரம் குடும்ப வன்முறை அவர்கள் வீட்டில் நடக்குதுன்னா சில பேர் நினைப்பினும் அந்த குடும்பம் உடனடியாக பிரியும் என்று சில நேரங்களில் பாதுகாப்பாக அந்த எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் பட்சத்தில் பல அமைப்புகள் வந்து அந்த நபருடன் இணைந்து அவர்களுடைய நடவடிக்கையை மாற்றுவதற்காக பல கவுன்சிலிங், பிஹேவியர் சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால அந்த விடயங்களை கூட நாங்கள் வந்து இலகுவாக ஒரு விழிப்புணர்வு காணொலி ஆடியோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து ஹீமா, நிறைய எங்களுடைய தெற்காசிய சமூக குடும்ப வன்முறை குறித்து நிறைய நாங்கள் பேசுறதில்லை. அந்த மாதிரி விடயத்திலிருந்து வெளியில வர்றவங்களுக்கு கூட பல தடைகள்

0: சோஷியல் ஸ்டிக்மா இருக்கிற இடத்துல முக்கியமா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரெஸ்பெக்ட், அதாவது குடும்ப கௌரவத்தை தான் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஐயோ என் பொண்ணோ இல்லை என் பையனோ இல்லை என் குழந்தையோ அங்கே போயிடுச்சு, அப்ப அது மூலமா நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. அதை முதல்ல தகர்த்து எறியணும். குடும்ப கௌரவத்தையும் தாண்டி நம்ம வந்துட்டு அவங்களோட இமோஷன்ஸ் என்ன அப்படின்றத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து அவமானம், அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஒரு சமூக நிந்தனை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, சமூகத்துல எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எனக்குன்னு ஒரு பெயர் இருக்கு, அதை வந்துட்டு இல்லை நீ வந்து இந்த மாதிரி நான் ஒரு ரெப்யூட்டேஷன் மெயின்டைன் பண்ணுறேன் அதை பிரேக் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அப்புறம் கலாச்சார நெறிகள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி கோயில்னா இப்படி தான், ஆமாம் அதுக்குன்னு ஒரு ஆடைகள் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை, நம்ம அதுக்கேற்ற வரைமுறை வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி அவங்கள வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, அதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் மொழி தடைகள் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நான் ஒரு மொழியில் அதை சொல்ல போய் அதை அவங்களுக்கு வேற மாதிரி புரியறதோ. அதே மாதிரி புலம்பெயர்ந்து வந்து வாழறவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு வீசா ஒரு தடையாக இருக்கலாம், அந்த ஸ்பவுஸ் வந்துட்டு பணிக்கு போகாமல் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ்னு சொல்ற மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல இருக்கும்போது சில அந்த ஸ்டிக்மா உடைக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: கட்டாயமா நீங்க சொன்ன இந்த எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ஆதரவு கட்டாயம் இருக்கிறது. அந்த ஆதரவை நாங்கள் சரியான நேரத்தில் பெறும்போது அந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி வர்றதுக்காண்டிய வழிகள் எங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது.
0: இதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறதுலாம் கூட நானாக எடுத்த இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆஸ்திரேலியாஸ் நேஷனல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன்ஸ் சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேமிலி ஸ்டடீஸ், இவங்க வந்து லிஸ்ட் பண்ணது ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம். இது நம்மளாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ இல்லை கேட்டதை வச்சோ வந்து சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் ரீசர்ச்லேயே கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விடயங்கள் தான். அதே லைனில் இப்போ நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம ஃபேமிலி ஆனர் பற்றிலாம் பேசணும் இல்லையா, இந்த ஃபேமிலி ஆனர், சோஷியல் ப்ரெஷர், இதெல்லாம் வந்துட்டு அதாவது குடும்ப கௌரவம், சமூக அழுத்தம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இந்த ஸ்டிக்மாவை வந்துட்டு ஒரு விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவரை வந்து எப்படி தாக்கங்கள் ஏற்படுத்துது அவங்க மேல அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிரவும்.
1: கட்டாயமாக குறிப்பாக எங்களுடைய தென்காசிய சமூகங்களில் இந்த பிரச்சனையை பற்றி வெளியே சொன்னால் என்ன ஆகும் என்று பயம் இருக்கலாம். சில நேரம் அந்த பெண்ணுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் சகோதரர் கூட ஆதரவு கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது வற்புறுத்தி அந்த உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது நிறைய இடத்துல பார்க்குற பெண்களை வந்து எம்பவர்டாக நாங்கள் வளர்த்து விட்டோம், ஆனால் இன்னும் ஆண்களை அல்லது ஆண் குழந்தைகளை அந்த எம்பவர்ட் உமன் கூட எப்படி வாழ்றது என்று நாங்கள் இன்னும் பழகலை. இது நான் என்னுடைய புத்தக ரைசிங் ரெசிலியன்ட் ஃபேமிலிஸ் என்ற புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அந்த வகையில் சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண் குழந்தைகளுக்கு அந்த பெண்ணை எப்படி சரிசமமாக பார்க்க வேண்டும், இந்த மாதிரி சில விடயத்தை சொல்லி வளர்த்தால் பெண்கள் வந்து அந்த வன்முறை அனுபவத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்று தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த வகையில் குடும்பத்தின் பெயர் எப்படி வரும் என்றால் அந்த வன்முறையில் ஈடுபடும் நபர் தான் யோசிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் மேல் அன்பு பாசம் இருக்கு நபர் அந்த மாதிரி நடக்க மாட்டார்கள். அந்த வகையில் அதிலிருந்து வெளியே வரும் நபர் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன போது எல்லா நேரத்தில் வெளியில வர வேண்டிய அவசியம் இருக்காது, சரியான நேரத்தில் உதவி பெறும் பொழுது, அதாவது கவுன்சிலை அல்லது பிஹேவியர் சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு போகும் பொழுது அந்த வன்முறை வந்து நீடிக்கும் அளவுக்கு போகாமல் ஆரம்பத்திலேயே அந்த கவுன்சிலிங் மேரேஜ் கவுன்சிலிங் ஊடாக சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது சரியான உதவியை பெற்று நாங்கள் அதை தாண்டி வர முடியும். அப்படி இல்லாமல் அந்த கடைசி கட்டத்துக்கு போகும் பொழுது தான் அந்த வெளியேறும் நிலைமை வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி வரும் நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான உதவி எடுத்து வெளியில வர்றது மிகவும் முக்கியம். மற்றவர்கள் பேசுறவர்கள் பேசுவார்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் இன்னொருத்தர் பற்றி பேசுவார்கள். உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்றால் உங்களுக்கு ஏதாவது நடந்தால் நாளைக்கு சமூக வலைதளத்தில் RIP இல்லாட்டி ஏதாவது போஸ்டை போட்டு போய்விடுவார்கள், ஆனால்
0: அது ஒரு செய்தியாக தான் பார்ப்பாங்க.
1: அந்த வகையில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கட்டாயமாக உங்களுடைய நம்பிக்கையான ஒரு நபர் கூட பேசணும். அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக உதவி பெறுவது மிக மிக முக்கியம் என்றால் அவர்களுக்கு தான் தெரியும் எப்படி சரியான வழியில் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு எப்படி உதவி தர முடியும். அந்த வகையில் உதவி

0: கேட்க தயங்கக்கூடாது. இலவச உதவிகள் நிறைய இருக்கிறது. தைரியமாக நீங்கள் பெயர் சொல்லாமலேயே எனோனிமஸாக உதவி பெறலாம். அந்த வகையில் ஃபீனிக்ஸ் அமைப்பு வந்தால் அந்த விழிப்புணர்வு எங்கெங்கே எப்படி உதவியை பெறலாம், எப்படி நாங்கள் சரியான விதத்தில் சேஃபாக உரையாடல்களை கொண்டு செல்லலாம், இந்த மாதிரி விழிப்புணர்வு தான் அந்த முதல் படியை தான் நாங்கள் செய்கின்றோம். அது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஹீமா, உங்கள்கிட்ட கேட்கணும், தமிழ் சமூகத்தில் பெண்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் ஆண்களும் குடும்ப வன்முறையில் பாதிக்கிறார்கள், அது எப்படி என்று புள்ளி விவரங்கள் உங்களுக்கு இருந்தால் பகிர்ந்து கொள்ள
1: முடியும். நிச்சயமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வர்றது மன அழுத்தம் தான். அந்த மென்டல் ப்ரெஷர் அவங்க வந்து அண்டர்கோ பண்றாங்க. ஏன்னா வெளியே அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அதனால யார்கிட்ட சொல்றது, குடும்பத்தினர்கிட்ட சொன்னா அவங்க வந்து இல்ல நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது குடும்பத்துக்குள்ளேயே இருந்தா அப்ப வெளியில யார்கிட்ட அவங்களால நம்பகத்தனமா சொல்ல முடியும். குழந்தைகள் அதை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய வளர்ச்சியில வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு பிரிந்த பெற்றோர்களோ அல்லது விவாகரத்தான பெற்றோர்களோ அல்லது ஒற்றை பெற்றோர் இருக்கிற குடும்பங்கள்லயோ வந்துட்டு குழந்தைகளுக்கு அந்த சரியான ஆதரவு இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்கள அதனை யோசித்து அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு செல்லும் போது அதை பகிர முடியாமல் அது பாடத்திட்டம் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஒரு சிலர் உடனே ரைஸ் பண்ணுவாங்க வந்துட்டு, ஏன் ஆண்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பே இல்லையான்னு. மேபி இருக்கலாம், இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புள்ளி விவரம் படியும் வந்துட்டு அதிகப்படியான பாதிப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் இருக்குது, இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் மற்றும் குடும்ப துன்புறுத்தல்னால. அதுக்கப்புறம் தனிமைப்படுத்துதல், அது சமூகமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிடுறதோ இப்போ நிறைய மாறிட்டு வருது, நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விச் இஸ் எ வெரி வெல்கம் சேஞ்ச். ஆனால் வந்துட்டு ஒரு விசேஷம் ஏதாவது நடக்கும்போது அவங்கள கூப்பிட வேணாம், அவங்கள கூப்பிடணுமா, இந்த மாதிரி எண்ணோட்டங்கள்லாம் இருக்கும்போது இவங்களே வந்து அவங்கள அதுலேருந்து விலகி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் 360 degree ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய கல்வி, குடும்பம், தொழில், இது எல்லாமே வந்துட்டு தாக்கங்கள் ஏற்படுற ஒரு விஷயமா தான் அமையுது. ஸோ அதிலிருந்து அவங்க வந்து வெளியே வரணும்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம சமூகமாக அவங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: கட்டாயமாக நீங்கள் சொல்கிறது சரி. ஏண்டா இது இந்த ஒரு மாற்றம் வந்து உடனடியாக கிடைக்காது, மாற்றம் வந்து இருக்கிறது, ஆனால் இன்னும் பலருக்கு விழிப்புணர்வு தேவை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள், எப்படி பேசுகிறதோ எப்படி ஆதரவு கொடுக்க தெரியாட்டி பரவாயில்லை, தவறான ஆதரவு கொடுக்க கூடாது இல்லையா, என்று அவர்கள் இருக்கும் பிரச்சனையில் இன்னும் மன அழுத்தத்துக்கு போகக்கூடாது. அந்த வகையில் சரியான ஆதரவை சரியான நேரத்தில் கொடுப்பது மிகவும் அவசியம்.
1: இந்த நேரத்தில் ஆதரவுன்னு நம்ம சொல்லும்போது நம்ம வெளியே சமூகத்தோட ஆதரவையும் தாண்டி முதல்ல குடும்பங்கள் ஆதரவோடு இருக்க முடியும். ஆனால் குடும்பத்துக்கு முதல்ல தெரியணும் அவங்க வந்து என்ன பிரச்சனையில் இருக்காங்களா அப்படின்னு. அதை வந்து ஒரு ஃபேமிலி வயலன்ஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவர் அவங்க இந்த மாதிரி அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குடும்பத்தினர் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும்.
0: இது நல்ல கேள்வி. ஏண்டா ஒரு ஆள் வந்து உதாரணமாக முன்பு வந்து மிகவும் சந்தோஷமா இருந்திருப்பார்கள், அடிக்கடி வெளியில போயிருப்பார்கள், திடீரென்று அவையில் வந்து தனிமை படுத்தப்படலாம், அல்லது வெளியில போக வந்து முன் ஏற்பாடு செய்து விட்டு பிறகு திடீரென்று கடைசி நேரம் போகாமல் இருப்பதை அவர்கள் கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டி சில நேரங்களில் உடலில் மாற்றங்கள் ஏற்படலாம், திடீரென உடல் எடை அதிகரிப்பது, இல்லாட்டி திடீரென்று குறைப்பது, இது வேற மெடிக்கல் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். ஆனால் சில
1: நேரம்
0: மற்றது வந்து தொலைபேசி வந்து யாரு அடிக்கடி பேசுறது இல்லாட்டி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தால் திடீரென்று அது பின்வாங்கி நல்லா குறைத்திருப்பார்கள், அல்லது வெளியில் செல்லும் பொழுது அவர்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டால், இப்போ நாங்கள் வந்து நல்ல சூடான காலநிலையில் வெளியில் போகும் பொழுது அவர்கள் உடை வந்து முழுமையாக மறைந்த உடைகள் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விடயங்கள் இருக்கும். அல்லது அந்த பெண் வந்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் கூட திடீரென்று அவர்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி பணம் வந்து உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்டு இருக்கிறார்கள் என்றால் அது வந்து பண ரீதியாக வன்முறையாக இருக்கலாம். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கும். உடனடியாக நாங்கள் வந்து குடும்ப வன்முறையை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்விகளில் பதில்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், தனியாக அந்த நபர் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்கலாம். அந்த குழந்தைகள் வந்து மிகவும் அழகாக வீட்டில் நடக்கிற விஷயங்களை நம்பிக்கையான நபர்கிட்ட வெளிப்படையாக பேசுவார்கள். நாங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் இடத்துல வேலை செய்யறபடி எங்களுக்கு தெரியும், குழந்தைகள் எங்களை நம்பி வீட்டில் நடக்கிற விஷயத்த
1: சொல்லுவாங்க.
0: அந்த குழந்தைங்க சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையை தட்டி கழிக்காம, குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேட்காம அதை வந்து சரியான விதத்தில் ரிப்போர்ட் பண்ணுறது மிகவும் அவசியம். அதுக்குன்னு ஒரு சில ரிப்போர்ட்டிங் லைன்ஸ் கூட இருக்கிறது. மற்றது
1: ஏன்னா அதை நம்ம வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சோன்னா அது அந்த குழந்தைக்கு கூட நாளைக்கு பிரச்சனையாக இருக்கலாம்.
0: கட்டாயமாக இந்த மாதிரி இது ஒரு ஒவ்வொரு லேயர்ஸாக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாங்கள் கேட்குற அந்த சில கேள்விகள் வந்து ஒரு ஆளுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்காண்டிய ஒரு படி உதவுறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாலமாக கூட
1: இருக்கு. நிச்சயமா.
0: அடுத்தது வந்து வன்முறை அனுபவிக்கிறார் என்றால் நாங்கள் முதலில் யாரிடம் உதவி கேட்கலாம், அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: இதுக்கான நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் இங்க் பற்றி சொல்கிறதுனால, ஃபீனிக்ஸ் இங்கோட ஒரு முக்கியமான பணி என்னவென்றால் நம்ம வந்து ட்ரையாஜ் பண்ணுவது, அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு அவங்கள சரியான பாத்வேஸில் வந்துட்டு அவங்கள டைரக்ட் பண்ணுறது தான் நம்ம ஆர்கனைசேஷனோட முக்கிய நோக்கமே. அந்த வகையில் ஒரு அஃப்கோர்ஸ் முதல்ல குடும்பத்துக்கிட்ட போகணும், நம்பகத்தனமான குடும்பத்தினர்கிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அது வந்துட்டு அவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஃபீனிக்ஸ் அமைப்பை நாடலாம். அதுலேயும் வந்துட்டு நம்மளுடைய நேரடியாக நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபீனிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ் மூலமாக நம்மளை ரீச் அவுட் பண்ணலாம். அது இல்லாமல் ஜிமெயில் நமக்கு இருக்குது, அது வந்து community.phoenix.au@gmail.com, அது மூலமாகவும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக அந்த சர்வீசஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. இன்ஸ்டெட் வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் தென் வி ஆர் ஆல்சோ டிரெக்டிங் தெம் டு த ரைட் சர்வீசஸ். அதுதான் நம்மளுடைய பணியாக இருக்கிறது. அதை மீறி அவங்களுடைய குடும்ப நல மருத்துவர், பொது மருத்துவரோ அல்லது வந்துட்டு அவங்களோட மனநல மருத்துவரோ அணுகி அவங்க அதுக்கான சர்வீசஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிகளில் வந்துட்டு டியூட்டி ஆஃப் கேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அதிபர், அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயே இருக்கிற அந்த ஸ்கூல் கவுன்சிலர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து டியூட்டி ஆஃப் கேர் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ட்ரஸ்டட் ஸ்டாஃப் கிட்ட வந்து சொல்லலாம். அதையும் தாண்டி பிறகு சமூக சேவை செய்யக்கூடிய சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இதுக்குன்னு அலோகேட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக கேல்ட் கம்யூனிட்டி, நம்மளுடைய கல்ச்சுரலி அண்ட் லிங்குவிஸ்டிக்லி டைவர்ஸ் கம்யூனிட்டிக்கு அது வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு பல மொழிகள் பேசுகிறவங்களும் அவங்க கேட்டால் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள நாடியும் நம்ம வந்து உதவி கேட்க முடியும்.
0: கட்டாயமாக அதாவது ஃபீனிக்ஸ் அமைப்பு விழிப்புணர்வை ஒரு திறந்த உரையாடலாக மாற்ற தான் நாங்கள் இருக்கின்றோம். மற்றது உங்களுக்கு சரியான நபர்களுக்கு உதவி, சரியான அமைப்புகளை நீங்கள் எப்படி அணுகலாம் என்ற ஒரு பாதையை அமைப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது.
1: அந்த வகையில் நம்ம வந்துட்டு ஒரு ஐடியல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வயலன்ஸே இல்லாத வேர்ல்டு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அது ஒரு நாடாகட்டும் இல்லை வீடாகட்டும். அப்படி இருக்கும்போது வயலன்ஸ் இல்லாத ஹெல்த்தியான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே போகும்போதே நம்ம வந்துட்டு அந்த பந்தங்கள் பாசங்களை வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து உருவாக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஃபீனிக்ஸ் வந்து எப்படி உதவ போகிறது?
0: கட்டாயமாக இது நல்ல கேள்வி. ஏன்னா நாங்கள் போடுற ஒளிப்பதிவுகளாக இருக்கட்டும் அல்லது வருங்காலங்களில் நாங்கள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த ஒளிப்பதிவுகள் வந்து சில எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் பேசும் முறை, உணர்வுகளை புரிந்து கொள்ளும் முறை மற்றும் கருத்து வேறுபாடுகளை எப்படி வன்முறை இன்றி நாங்கள் தீர்க்க முடியும், இந்த மாதிரி சில விடயங்களை நாங்கள் வந்து ஒளிப்பதிவுகளாக பகிர்கின்றோம். கருத்தரங்குகள் வந்து குறிப்பாக ஆரோக்கியமான எல்லைகள் மற்றும் மரியாதையான உறவுகள் பற்றி மேலும் விளக்கம் தருவதற்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக சில நபர்களை கொண்டு வந்து இலவசமான கருத்தரங்குகள் வைப்பதற்காக நாங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறோம். மற்ற பயிற்சி பட்டறைகள் வந்து நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சில திறன்கள், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, உதாரணமாக குடும்பத்தில் எப்படி நன்றாக பேசுவது, கோபம் மற்றும் உணர்வுகளை நாங்கள் எவ்வாறு சரியான விதத்தில் வெளிப்படுத்துவது, அல்லது சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தி எப்படி நாங்கள் ப்ரொஃபஷனலாக உதவி பெற முடியும், குறிப்பாக குழந்தைகளுடன் எப்படி உரையாடுவது, அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை எப்படி வெளிப்படுத்துவது, இப்படியான பல விடயங்களை பகிர்வு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் நாங்கள் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இலவச சில பயிற்சி பட்டறைகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஹீமா வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உறவுகள், மரியாதை மற்றும் ஒருவருடைய எல்லைகளை மதிப்பது பற்றி கற்றி கொடுப்பது ஏன் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஏன்னா இன்று நம்ம நடத்திட்டு இருக்க இன்னொரு நிகழ்ச்சி மூலமாகவும் பார்த்தாக்கா வந்துட்டு இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள் தான் வந்து நாளைய தலைவர்களாக, குடும்பத் தலைவர்களாகவோ இல்லை நாட்டின் தலைவர்களாகவோ வந்து ஆகும்போது அவங்க மங்கி சி மங்கி டூ பிஸ்னஸ் மாதிரி நம்மளை வந்துட்டு பார்த்து அவங்க ஒரு சில விஷயம் கற்றுக்குறாங்க. அப்போ நம்ம மரியாதையாக பேசினா அவங்களும் மரியாதையாக பேசுவாங்க. நம்ம வந்துட்டு பணிவாக நடந்து கொண்டால், நம்ம என்ன மாதிரி சொற்கள் பயன்படுத்துகிறோம், நம்ம என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கிறோம், ஒரு எமோஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அது எல்லாமே வந்து குழந்தைகள் பார்க்கறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர்கள் கற்றுக்கொள்கிற விடயம் நிறைய. அது பிறகு கேட்பது, ஒரு இதில் கூட சொன்னால் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க அப்படின்றத கூட நம்ம கேட்டிருப்போம். அந்த வகையில் நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்க, அதெல்லாமும் முக்கியம். இந்த பரஸ்பர புரிதல் அப்படின்னு சொல்கிற மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து முக்கியமாக சொல்லித்தரணும். பிறகு மிக முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் உங்கள் புத்தகத்துலேயும் எழுதிருக்கேன், செட்டிங் பவுண்ட்ரிஸ் இல்லையா, எது சரி எது தவறு, எது எது செய்தால் என்ன செய்ய வேண்டும். இது வந்து இப்போ பள்ளிகள்லையும் வந்து நம்ம அந்த 4 C's மூலமா நம்ம சொல்லி தரோம், கிரிட்டிக்கல் திங்கிங், கொலாபரேஷன், கிரியேட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிகேஷன். இந்த 4 C's குழந்தைகளுக்கு சொல்லி தந்தோம் அப்படினாலே அதுதான் பள்ளிகளும் இப்ப வந்துட்டு முயற்சி பண்றாங்க சொல்லி தரதுக்கு பாடத்திட்டம் மூலமாக. இறுதியாக பார்க்க போனால் வந்துட்டு சமூகத்தில் வந்து நம்ம சமூகமாக இருந்து குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயம், இப்போ ஜப்பான்லலாம் வந்து அது ஒரு நிறைய நல்ல விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே அவங்கள தனியாக போக விட்டு, ஏன்னா அந்தளவுக்கு குடும்பமாக ஒரு சமூகமாக அவங்க வந்து அந்த குழந்தையை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுதான் வந்துட்டு எல்லா நாடுகள்லையும் நடக்கணும், முக்கியமாக ஆஸ்திரேலியாலையும் அது நடந்தால் அது ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக குழந்தைகளுக்கும் இருக்கும்.
0: கட்டாயமாக நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவர்கள் வந்து அன்றாடு நாங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறோம்னு பார்த்து தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் நாங்கள் வந்து சரியாக எங்களுடைய நடவடிக்கைகளை, பேச்சு மற்றும் வீட்டில் இருக்கிறவர்களுடன் நாங்களும் சரியாக உரையாட வேண்டும். அதை கூட கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம்.
1: அதே வகையில் இப்போ குழந்தைகள் பற்றி கேட்டதுனால ஆண்களும் சிறுவர்களையும் இந்த விழிப்புணர்வு முயற்சியில் இணைப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: குறிப்பாக தென்காசிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த குடும்ப உறவை உருவாக்குவது, கட்டி காப்பது என்று பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான விஷயம். ஆனால் இது என்ன செய்கிறது என்றால், சிறுவயதிலிருந்து சில நேரம் ஆண்கள் வந்து அவர்கள் வளர்ந்து வந்து ஒரு தகப்பஸ்தானம் அல்லது குடும்ப தலைவர் ஆகும் பொழுது சில நேரம் அந்த குடும்பத்தை எப்படி சரியான மனநல ஆரோக்கியத்தை பார்த்து சரியான விதத்தில் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சரியான டூல்ஸ் இருக்காமல் இருக்கு என்றால் அவர்கள் அதை பார்த்து வளர்ந்ததால் அது சில நேரம் அந்த ஸ்டிக்மா இல்லாட்டி சைக்கிளை பிரேக் பண்ணுவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மிக முக்கியமான விஷயம் வந்து ஆண் வந்து அழக்கூடாது அல்லது நடைமுறையில் அவர்களுடைய உணர்ச்சிகளை
1: பகிரக்கூடாது,
0: உதவி
1: பெறக்கூடாது சொல்லிக்கிறாங்க.
0: ஆனா ஒரு குடும்பம் வந்து நல்லா போகணும் என்றால் அந்த ஆண் பெண் இருவரும் இணைந்து அந்த குடும்பத்தை பார்க்கணும். அது அந்த ஒரு வீட்டில் வாழ்றீங்களா, சமைக்க தெரிந்திருக்கணும், அந்த வீட்டை சரியாக
1: பராமரிக்க
0: தெரிந்திருக்கணும், உங்களுடைய குழந்தைகள் என்றால் உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு பார்க்க தெரிந்திருக்கணும். இது வந்து அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அதாவது
1: பாலின சமத்துவம்,
0: சமத்துவம் வந்து மிகவும் அவசியம். அந்த வகையில் ஆண் குழந்தைகள் சிறுவயதிலிருந்து வீட்டு வேலைகள் செய்யும் பொழுது அவர்களை, இப்போ என் மகனுக்கு கூட வீட்டு வேலையை செய்யும் பொழுது அவரும் என்னுடன் வந்து செய்வார், சமையல் செய்யும் பொழுது அவர் இணைவார். இந்த மாதிரி அன்றாட செய்யும் வேலைகளை, சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் அவர்களை சேர்த்து ஊக்கம் கொடுத்து செய்யும் பொழுது வளர்ந்து அவர் ஒரு நல்ல துணைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் திடீரென்று ஒரு பொறுப்பை கொடுக்காமல் அன்றாட பெண்கள் செய்யும் வேலைகளையும் நீங்களும் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று நாங்கள் வளர்த்தாலே அந்த பாரபட்சம் இல்லாமல் போகும். பெண் ஆண் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வந்து இணைந்து மரியாதையாக ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான குடும்பமா வாழ்றதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, அப்பதான் அவங்களுக்கு அந்த எண்ணமும் வராது, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்றதுக்கு பதிலா நீ உங்க வீடு சுத்தமா இருக்கணும், உங்கள் குழந்தையை நீங்களும் பராமரிக்க வேண்டும், பிறகு குடும்ப பராமரிப்பு அந்த ஆங்கிள் பார்த்தா அது வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன்.
0: கட்டாயமாக நாங்க நிறைய பேசியிருக்கிறோம். இந்த நேர்காணலை முடிப்பதற்கு முன்பு ஹீமா உதவி பெற கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பகிர முடியுமா, அதோட வேற ஏதாவது இறுதியாக நீங்கள் பகிர விரும்புகிறீங்க?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீனிக்ஸ் இங்க் வந்துட்டு நம்மளுடைய ஜிமெயில் வந்து பகிர்ந்திருந்தேன், community.phoenix.au@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஸ்டா மூலமாகவும் நம்மளுடைய ஃபேஸ்புக் மூலமாகவும் அதே பேரில் வந்து நம்மளோட இணையலாம். நம்மளுடைய நோக்கங்கள் வந்து தெளிவான, அதாவது வன்முறை இல்லாத குடும்பங்கள், அது அப்படி தான் வந்துட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான். Rise, Heal, Empower, இதுதான் நம்மளுடைய விஷனாகவும் இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முதலில் விழிப்புணர்வு ஃபேஸ் ஒன்ல வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து விழிப்புணர்வோடு சேர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு பல பேரோட கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது அதெல்லாம் அடுத்த லெவலில் போயிட்டு இன்னும் வைடர் நெட்ஒர்க்கில் வந்துட்டு நம்ம எப்படி இதை ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் வி வில் பி மோர் ஆஃப் அவேர்னஸ் ஆர்கனைசேஷன், ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வித் பீப்புள் அண்ட் ஹெல்பிங் தெம் வே டு கோ ஃபார் ஹெல்ப். அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். இதை தாண்டி நம்ம வந்துட்டு இப்போது உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கு, பியாண்ட் ப்ளூ, அதுக்கப்புறம் 1800 ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி. ஸோ அவங்கள வந்து அணுகுனாங்க அப்படின்னா வந்துட்டு அது இலகுவாக இருக்கும்.
0: கட்டாயமாக இறுதியாக ஃபீனிக்ஸின் மிக முக்கியமான குறிக்கோள் வந்து நாங்கள் பேசுவோம், கேட்போம், உதவுவோம். குடும்ப வன்முறை வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சட்ட விரோதமான குற்றமும் கூட. அந்த வகையில் ஒருவர் தவறான அல்லது தீங்கு விளைவிக்கும் நடத்தை அனுபவிப்பதையோ அல்லது பார்ப்பதையோ நாம் கவனித்தால் அது பாதுகாப்பான சூழல் என்றால் அதை பற்றி பேச கற்றுக்கொள்வோம். வன்முறையை தடுப்பது வன்முறை நடந்த பிறகு மட்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒன்று அல்ல, அந்த வன்முறையின் அந்த ஆரம்ப கட்டத்தில் கூட நாங்கள் பேச வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்று கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கின்றோம். ஹீமா,
1: நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம்
0: நேர்கள். இதுவரை ஒரு விழிப்புணர்வு நேர்காணலை கேட்டீர்கள். ஃபீனிக்ஸ் என்ற அமைப்பை பற்றிய ஃபீனிக்ஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூலூடாக நீங்கள் பின்தொடர்ந்து விழிப்புணர்வு காணொலிகள் அல்லது ஃப்ளையர்ஸை கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வானிசை நிகழ்ச்சிகள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். ஒரு இனிய பாடலுடன் அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக எங்களுடைய நிலையத்தில் நேரடியாக எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் ஒரு ஆள் காத்திருக்கிறார்கள். உசிரே நீதான் புள்ள என்று ஒரு இனிய பாடல் மண்டாடி திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது விண்ணஃபம் வானிசை வானொலி 88.9 FM. நம்ம இப்போ ஹீமா கூட பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னா, விந்தம் தமிழ் பாடசாலையின் 25 ஆண்டுகால பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் வெள்ளி விழா கலை விழா நாளை முழு நாளும் நடைபெற இருக்கிறது. அதை பற்றி நம்ம ஹீமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹீமா, முதல்ல விந்தம் தமிழ் பாடசாலையின் 25 கால பயணத்தை பற்றி நமது நேயர்களுக்கு சுருக்கமாக ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்?
1: வணக்கம் அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி. இந்த ரொம்ப பெரிய பொறுப்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு அந்த பிஜிஏ விந்தம் தமிழ் பாடசாலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து தன்னார்வ தொண்டு புரிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 வருட காலமாக விசி, அதாவது நம்ம 10, 11, 12 ஆம் ஆண்டு படிக்கும்போது அவங்க வந்துட்டு தமிழை ஒரு சிறப்பு பாடமாக எடுக்கலாம், அந்த வகுப்புக்கு தான் நான் எடுத்துட்ருக்கேன். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணன் சுப்பிரமணியம் அவர்கள், அதுக்கப்புறம் எங்களுடைய அதிபர் வந்து முருகேசு பரமநாதன். இந்த மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வளாகங்கள் இருக்குது. நான் வந்து பணிபுரிகிறது விந்தம் வளாகத்தில். விந்தம் வளாகம் 25 ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது அதுவே ஒரு மாபெரும் ஒரு வெற்றியான ஒரு விஷயம்தான். எங்களுக்கு ரொம்ப அதில் ஒரு சின்ன பங்காக இருந்தது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். வரலாறு அளவுக்கு எனக்கு வந்துட்டு நிறைய தெரியல அப்படின்னாலும், பல ஒருங்கிணைப்பாளர்களை கடந்து ஒவ்வொரு நம்மளோட குமார் அங்கிள் கூட ஒரு காலத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கோட்டையை கட்டுற அளவுக்கு வந்துட்டு பெருசாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுவே ரொம்ப பெருமையான விஷயம்தான். எங்களோட பள்ளியில் வந்துட்டு வளர்நிலை 1லிருந்து விசி 3-4 அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வரைக்கும் தனித்தனியான வகுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகுப்புலேயும் ஆசிரியர்கள் அதை ஒரு நேர்த்தியாக எடுத்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு குடும்பமாக தான் அதை பார்க்குறோம். அதுலேயும் வந்துட்டு திரு கண்ணன் அவர்களுடைய மனைவி பிரியா அவர்கள், பிரியா ராமநாதன், அவங்க தான் வந்துட்டு எங்களை எல்லாரையும் ஒரு கூட்டு பறவைகளாக வச்சு நான் எங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதை போகணுன்ற ஆர்வம் வருது. அதே ஆர்வத்தை நாங்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து வரணும் அப்படின்னா வந்துட்டு மொழியை தாண்டி அவங்க தமிழ் பள்ளிக்கு ஏன் வரணும் அப்படின்னா வந்துட்டு வீடு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஆர் பிளே பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி செயல்திட்ட பணிகளை வச்சு நாங்கள் வந்து சொல்லித்தரோம். நாங்கள் வந்து படிமுறை தமிழ் அப்படின்ற பாடத்திட்டம் தான் வந்துட்டு ராசரத்னம் ஐயா அவர்கள் கனடாலேருந்து அவருடைய பாடத்திட்டம் தான் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்துட்டு பிளே பேஸ்ட் லேர்னிங், ஸோ வந்து குழந்தைகள் கற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆசிரியரும் அதுக்காக அது ஒரு லெசன் பிளான் மாதிரி பண்ணி அந்த வாரம் என்ன கற்க போகிறாங்க அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ரெடி பண்ணி அப்படி தான் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் மாதிரி தான் வந்துட்டு இது நடக்குது. இது சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9:30 to 12:30 வரைக்கும் நடக்குது ஸ்கூல் டேர்மில். ஆனால் இது டேர்ம் பை டேர்ம் பிளான் பண்ணி அந்த மாதிரி அதுக்கு நடுவில் வந்துட்டு பேச்சு போட்டி, பிறகு நாளைக்கு எங்களுடைய ஆண்டு விழா இருக்குது, 25வது ஆண்டு விழா. அது இல்லாமல் எங்களுக்கு மிட்டர்ம் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், அதுக்கான பேரண்ட் டீச்சர் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த 22 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு வரதுக்கான சக்ஸஸாக நான் நினைக்கிறேன்.
0: ஹேமா, நீங்கள் இதுக்கு பதில் 2 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த 22 நிமிஷத்தில் சொன்ன விஷயங்கள் கேட்கும்போது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ என் பொண்ணுலாம் வந்து நாளைக்கு தமிழ் ஸ்கூல் போகணும்னு சொன்னான்னா ஐல் பி வெரி ஹாப்பி அனுப்புறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட சொசைட்டியில் இருக்கிற நிறைய பேர் வந்து தமிழ் ஸ்கூல் போகிறாங்க மனோர் லேக்ஸில். அவங்ககிட்ட எல்லாம் கேட்கும் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு அந்த குழந்தை 4 வயசோ 5 வயசோ தான், ஆனா அவ எழுதுறா, ரொம்ப நல்லா எழுதுறா, ரொம்ப நல்லா தமிழ் படிக்கிறா. அதை கேட்கும் போது நீங்களோட இந்த 25 கால இதை சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், அப்ப ஐ கேன் ரிலேட் இட். நிச்சயமாவே ரொம்ப அருமையான,
1: அது ரொம்ப நல்ல பின்னூட்டல். ஒரு ஆசிரியரா அதை வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நிச்சயமா அதுக்குதான் நம்ம எல்லாருமே பண்றது. இப்போ இந்த சமூக வானொலியில செய்யறதாகட்டும், இல்ல ஒரு ஆசிரியராக இருந்து செய்யறதாகட்டும், அடுத்த தலைமுறையினர் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளோட மொழி மூலமா அதை சரியா கத்துக்கிட்ட எப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து பாக்குறது ஒரு முக்கியமான விடயமாக தான் நம்ம இருக்கிறது. அதுக்கு நிச்சயமா தமிழ் பள்ளிகள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது.
0: கண்டிப்பா ஹேமா, நம்ம வெளிநாட்டுல இருக்கும் போது நம்ம தமிழை மறக்க கூடாது இல்லையா? நீங்க அதுக்காக ஒரு ஆணிவேர் மாதிரி நீங்க எல்லாம் போடுறீங்க, இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா சிறப்பு மிக்க விஷயம். எங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் இது மற்ற நேயர்களுக்கு எங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்த விஷயம் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்ன, நாளைய நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது, எவ்வளோ நேரம், இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: காலை 10 மணிக்கு தொடங்குது, முடியும் தருணம் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் போகலாம். இது முக்கியமா வந்துட்டு எங்களுடைய தமிழ் வளாகத்துடைய குழந்தைகள் அவங்க வந்து அவங்களுடைய திறனை வெளிக்காட்டும் ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு வந்து ஆசிரியர்களும் நிறைய வினக்கிட்டு அவங்க வந்துட்டு வார வாரம் அதுக்காக பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகளை, அதுவும் 25 ஆண்டு நம்ம வந்து ஏகபித்த ஓகபித்தமா பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சிறப்பான நிகழ்ச்சிகளை வந்து வச்சிருக்காங்க. நிச்சயமா வந்துட்டு குழந்தைகள் நல்லா பண்ணுவாங்க, அது உங்க போட்ட உழைப்புக்கான நாளைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம்.
0: இது
1: எங்க நடக்குது அப்படின்னா வந்துட்டு ட்ரீம் பில்டர்ஸ் சர்ச் ஹாப்பர்ஸ் கிராசிங்ல எங்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. இட்ஸ் நாட் ஓபன் டு ஆல், ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான். பட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் அவர்களை அணுகலாம். காலை 10 மணியில் தொடங்கி சாயங்காலம் 4 மணி வரைக்கும்.
0: இது முழு நாள் நிகழ்ச்சி என்பதால் இடைவேளை மற்றும் மதிய உணவுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா?
1: மதிய உணவு அங்கே வந்து ஸ்டால்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பிரேக் டைம் எக்ஸாக்டாக எப்போ அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக உணவு இல்லாமல் தமிழர் பண்பாடு இல்லை, நம்மளுடைய விருந்தோம்பல் பண்பாடு கண்டிப்பாக அங்கே வந்துட்டு நாங்கள் மேற்கொள்வோம், உணவு நிச்சயமாக இருக்கும்.
0: ஓகே, ஒரு மூத்த ஆசிரியராக நீங்கள் 25 காலம் நீங்கள் அங்கே அதை பற்றி பேசுனீங்க, 10 ஆண்டு காலமாக நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க, உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஏதாவது ஒரு விஷயமோ ஏதாவது ஒன்றோ நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க?
1: நிறைய இருக்கு,
0: நம்மளோட நேரத்தை பொறுத்து உங்கள், அதாவது எப்போ நம்ம தமிழ் ஸ்கூல் பற்றி நம்ம பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் நினச்சாலும் இதுதான் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு அப்படிங்க நினைக்கிற ஒரு விஷயம்.
1: விஷயம்னு சொல்கிறத விட நான் வந்துட்டு ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஆசிரியர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, ஏன்னா நம்ம வந்துட்டு அங்கே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாரும் அட் எ டைம் ஒரு ஒரே இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுனால. அதை நான் சொன்ன மாதிரி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரின் மனைவி பிரியா ராமநாதன் அவங்களும் அங்க ஆசிரியர் தான், அவங்க வந்துட்டு ஒரு டைட் நிட்டடா எல்லாரையும் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு எந்த நிகழ்ச்சி ஆகட்டும் எல்லா ஆசிரியர்களும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட அதை வந்து டெடிகேட் பண்றது, அதெல்லாம் வந்துட்டு என்ன முக்கியமா என்ன மாற்றிய தருணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மேல நம்பிக்கை வைத்து என்னோட அதிபரும் முருகேசு பரமநாதன் அவர்களும் என்னுடைய ஒருங்கிணைப்பாளரும் என்னை வந்து ஒரு விசி ஆசிரியராக்கினதான். நான் டெப்ராவோட நான் வந்து ஆரம்பத்தில் வளர்நிலை 1 அதில் தான் வந்து கற்க ஆரம்பித்தேன், அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் அந்த ஆர்வத்தில் தான் வந்து படிப்படியாக வளர்நிலை 4 எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வளர்நிலை 8, 10. ஆனால் நான் விசி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை வந்துட்டு விசி ஆசிரியராக்கினது, அதுக்காக எக்ஸ்டென்சிவாக சப்போர்ட் பண்ணாங்க டு த லெவல். இப்போ வந்துட்டு நான் முனைப்போட என்னுடைய முதுகலை பட்டம் பண்ணுறேன் மாஸ்டர் ஆஃப் டீச்சிங்கில், என்னோட லைனே கம்ப்ளீட்டாக மாற்றி தொழில்நுட்பத்திலேருந்து நான் மாஸ்டர் ஆஃப் IT பண்ணிவிட்டு அதில் பணிபுரிந்தது. இப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னா நான் மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் பண்ணிவிட்டு ஸ்கூலில் முழுக்க முழுக்க அதை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழை வந்துட்டு நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பாடமாக வந்ததுன்னா அது மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கும், அந்த நிலையும் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது.
0: கண்டிப்பாக வரணும், உங்கள் ஆர்வத்தை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக கொண்டு வரலாம். கடைசியாக இறுதியாக நமது வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆய்வாளர்கள் ஏதாவது ஒரு சிறப்பு செய்தியை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா?
1: சிறப்பு செய்தி அப்படின்னா வந்துட்டு தமிழை ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் முதல்ல போட்ட ஒரு காணொலியும் அதுதான், என் குழந்தைகளை வச்சே தான் நான் அதை போட்டேன். நான் ஏன்னா என்னோட 2வது குழந்தை வந்துட்டு ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரியும் 1வது குழந்தை தமிழில் பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரி நான் ஆக்சுவலி இந்த பயணம் தொடங்கியதே வந்துட்டு என்னோட குழந்தைகள் தமிழை பேசணும் அது போதும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் வந்து தான் நான் வந்துட்டு ஆசிரியர் ஆனேன். ஏன் நம்ம வந்துட்டு எல்லா நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்துட்டு அவங்க மொழியிலேயே தான் பல பாடங்களை கற்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம மொழியை வந்து விட்டு கொடுக்கணும்? நம்ம மொழியை எந்த ஊருக்கு போனாலும் நம்ம விட்டு கொடுக்காம அதை வந்து விட்டு கொடுக்காம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்ம எல்லாருடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய இது. நம்ம தமிழ் குடும்பங்களாக என் குழந்தைக்கு தமிழ் புரியும் ஆனால் வந்து தமிழ் திருப்பி பேச மாட்டாங்கன்றது ஒரு பெருமையான விஷயமா எனக்கு தெரியல. அதுக்காக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு போராடுறாங்கன்றதும் எனக்கு தெரியும். I can see the other side as well. அது வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முந்துதல் கொடுத்து அவங்கள விசிஇ வரை படிக்க வைக்கணும். ஏன் விசிஇ வரைக்கும் படிக்க? அதனால நமக்கு எந்த பண லாபமும் கிடையாது. விசிஇ வரைக்கும் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க அதை சொல்லி தருவாங்க.
0: கண்டிப்பா
1: அந்த ஒரு நம்பிக்கை தான். அதனால குழந்தைகளை இதுக்கு மேல டிராப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு நடனத்துக்கும் வந்து கொடுக்கற முக்கியத்துவத்தை தமிழுக்கும் நிச்சயமா கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒரு ஆர்வமான வேண்டுகோளும் கூட.
0: கண்டிப்பா ஹீமா, கேட்டு கொண்டிருக்கிற அனைவரும் நினைச்சுப்பாங்க கண்டிப்பா ஹீமாக்காகவாது நம்ம பசங்களை தமிழ் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. மிகவும் நன்றி ஹீமா. விந்தம் தமிழ் பாடசாலையின் வெள்ளி விழா குறித்து பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. மீண்டும் ஒருமுறை நமது நேயர்களுக்கு வெள்ளி விழா நடைபெறும் இடம் ட்ரீம் பில்டர்ஸ் சர்ச் ஹாப்பக்ரோஸை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நேரம் காலை 10 மணி, ஈவினிங் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடைபெறும் விந்தம் தமிழ் பாடசாலையின் 25 கால சிறப்பு பயணத்தை கொண்டாடும் இந்த வெள்ளி விழா கலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவும் இனிதாகவும் அமைய எமது வானொலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹீமா, உங்களுடன் பாடசாலையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள்.
1: மிக மிக நன்றி அர்ச்சனா, என்னை இதில் இணைத்ததற்கு மிக பெருமையான தருணம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விண்ணப்பம் வானிசை வானொலி அலைவரிசை 88.9 FM. உங்களோட பேசிட்டு இருக்கிறது அர்ச்சனா ஜெயராம். நம்ம ஸ்டுடியோவில் கிருத்திகா சப்தரிஷியும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பேச போகிறோம். அது என்ன டாபிக்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்து பேசுவோம். ஏன்னா அந்த பாட்டில் தான் நம்ம பேச போகிற டாப்பிக்கே இருக்குது. நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம் அது என்ன பாட்டுன்னு.
1: பரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

0: மீண்டும் இணைவோம் நேர்களே. இப்போ ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க. இப்போ கண்டுபிடிச்சிங்களா நம்ம என்ன டாபிக் பேச போகிறோன்னு? ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை செலவு, காஸ்ட் ஆஃப் லிவிங். மாதம் மாதம் சம்பளம் வந்தோன்னு நம்ம நினைப்போம், ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக இந்த மாதம் நம்ம ஏதாவது கொஞ்சம் அது சேமிக்கணும் அப்படின்னு. அப்புறம் மாத கடைசியில் நினைப்போம், ஐயோ நம்மளால் ஒன்றுமே சேமிக்க முடியலையே, நம்மளோட பணம் எங்கே போச்சுடா அப்படின்னு. ஒரு மாதத்தில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மளிகை பொருள் வாங்குகிறோம், வீட்டு வாடகை, மின்சாரம், போக்குவரத்து, இல்லை வெளியில் போகிறோம், இல்லை சினிமா போகிறோம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு செலவு, இப்படின்னு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் செலவு செஞ்சுட்டே இருக்கோங்க. அதனால் இந்த அடுத்த ஒரு மணி நேரம் நானும் கிருத்திகாவும், இப்போ கரெக்டாக அவங்க பேரை சொல்கிறேன் பாருங்கள், கிருத்திகா சப்தரிஷி, நானும் கிருத்திகாவும் அடுத்த ஒரு மணி நேரம் இந்த டாபிக், அதாவது வாழ்க்கை செலவை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் உங்களோட, இது நம்ம ஒவ்வொருத்தர், அதாவது இந்தியாவிலேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ உலகத்தில் எங்கே இருந்தாலுமே நம்ம ஒவ்வொருத்தரோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை செலவு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கிருத்திகா, உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். வாழ்க்கை செலவை குறைக்க நீங்கள் பின்பற்றும் ஒரு வழி, உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பின்பற்றுறீங்க, சும்மா சொல்லுங்களேன் பார்ப்போம்.
1: ஓகே அர்ச்சனா, வணக்கம். நேயர்களே, வானிசை வானொலியின் தமிழ் மாலை நிகழ்ச்சி மூலிமா உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வாழ்க்கை செலவை சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நிர்ணயிக்கிறது மூணு விஷயங்களாக பார்க்குறேன் நான். ஒன்று உணவு, ரெண்டு உடை, இன்னொன்று உறைவிடம். ஸோ ஒரு ஒரு ஃபேக்டராக நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். பொதுவாக ஒரு ஒரு வீட்டோட செலவை வந்து நிர்ணயிக்கிறதுல சாப்பாடு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த செலவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நம்ம எப்படியோ சமாளித்து வந்துடலாம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கையாளற ஒரு வழி என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே வந்து உணவை தயார் பண்ண பார்ப்போம். ஸோ வெளியிலலாம் ட்ரிப்பெல்லாம் போகும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்தே சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் கையில். அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து வாங்குகிற செலவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிறதுனாலுமே வந்து ரொம்ப அடிக்கடி போகாமல் எப்பயாவது ஒரு அக்கேஷன்லேயோ இல்லை ஒரு பர்த்டேவோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டைத்தில் மட்டும் போகிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துப்போம். அந்த மாதிரி ரெடிமேட் ஸ்நாக்ஸு இல்லை ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி நாங்கள் இங்கே நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஊரில். ஸோ அதனால் அதை என்ன பண்ணிட்டோன்னா, அதை வாங்குறத ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நாங்கள் இப்போது முழுசாக குறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறதுனா, வீட்லேயே எப்படியெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணி தர முடியுமோ நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸோட விலையை அதை விட வந்து ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு நிறைய அளவும் கிடைக்குது, சத்தாவும் சாப்பிட முடியுது நம்மளால். அதனால அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வந்து உறைவிடத்துக்கு வரேன். நாங்கள் வந்து மெல்பர்ன் வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜராக இருக்கார். ஸோ அவரோட அனுபவத்தில் அவர் என்ன சொன்னார்னா, டெனன்ஸோட ரெண்டல் அப்ளிகேஷன்ஸ் பரிசீலனை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பண்ணும்போது பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க செலுத்த வேண்டிய வாடகை வந்து அவங்களோட குடும்ப வருமானத்தோட 30% இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணுற சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே லாஜிக்கை தான் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து வீடு வாங்கும்போது நாங்கள் எங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோன்னா, எங்கள் வீட்டு கடன் வந்து சேலரியோட 30% இருக்க மாதிரி பார்த்துட்டோம். அப்போ என்ன ஆகிடுது, அந்த பட்ஜெட்டில் தான் வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்ததுனால அந்த ஃபேக்டர்லேயே போயிட்டோம் நாங்கள். ஸோ அப்போ எங்களால் வந்து அந்த செலவை வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது.
0: கரெக்டு தான், கரெக்டாக தான் பேசுகிறீங்க.
1: அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மாதிரி எங்களால் உறைவிடத்தோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அடுத்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா உடை. உடை பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, முக்கால்வாசி இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேருந்தே வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவோம். ஷூஸு, உடைகள், அது எல்லாமே வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ஒரு மாதிரி வாழ்க்கை செலவை பேலன்ஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க?
0: உங்கள்தை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. மோரலஸ் இதே மாதிரி தான், ஆனால் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுவேன். நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேன் பாருங்கள். சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடைக்கு போகும்போது கண்ணல் பட்டதை எல்லாத்தையும் வாங்கிடுவேன். இது வேணுமா அது வேணுமாலாம் யோசிக்கவே மாட்டேன். எதில் எந்த கலர் எனக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கும், ப்ளூ கலர் பிடிக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து தான் நான் யோசிப்பேன், நம்மக்கிட்ட இவ்வளோ பிங்க் கலர் இவ்வளோ ப்ளூ கலர் இருக்கே, இது தேவையா அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, குறிப்பாக மளிகை பொருட்கள் வாங்க போகிறதுக்கோ இல்லை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நமக்கு தேவையா, இது தேவையில்லையா. ஏன்னா முன்னாடிலாம் நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்போ கடைக்கு போனால் கூட அப்படி அப்படியே ஒரு பருப்பு வாங்கினோம்னா ஒரு பருப்பு வாங்க மாட்டேன், நாலு பருப்பையும் சேர்த்து தூக்கி போட்டுன்னு வந்துடுவேன். ஏன்னா அங்கே ஒரு ஆஃபர் போயிடும், ஒன் ஃபார் ஒன்னுன்னு போட்டிருப்பான். துரம் பருப்பு வாங்கினா உளுத்தம் பருப்புன்றக்கா அப்படிலாம் போடுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரீசெண்டான்றது ஒரு 2 வருஷமாக இல்லை 3 வருஷமாக வச்சுக்கோங்களேன், ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டுக்கிறேன். மாதம் மாதம் இது இது தேவையாக இருக்குது, இது இது காலியாக இருக்குது. காலியாக அந்த வந்து எங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு நோட் மாதிரி, மேக்னெட் நோட் மாதிரி இருக்கும், அதில் வந்து எழுதி வச்சுப்பேன். ஓகே இந்த மாதம் இது கம்மியாக இருக்குது, இதை வாங்கி மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், இதை வாங்கினா மட்டும் போதும் ஆச்சுனா இதுக்கு மேலே வாங்காத அப்படின்னு நினச்சிப்பேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து நம்ம அப்படியே கடைக்கு போனால் எது தேவையோ வாங்கிப்போம், சிப்ஸ் வாங்கிப்போம், ஜூஸ் வாங்கிப்போம், ஒரு வரையறையே இருக்காது. வீட்டுக்கு வந்த பிறகு யோசிப்போம், நம்ம ஏன் இவ்வளோ செலவழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஆன்லைன் பர்ச்சேஸுங்க. ஆன்லைனில் வந்து இப்போ நிறையா இருக்குது, டீமு இருக்குது, ஷீன் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அமேசான் இருக்குது. பார்க்குறது எல்லாம் நமக்கு பிடிக்கும், நமக்கு அது நம்ம ட்ரெஸ்ஸு அது நமக்கு போட்டால் நமக்கு செட் ஆகுமான்னு கூட நமக்கு தோணாது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிக்கும். உடனே போய் ஒரு கிளிக் போட்டு அதை வாங்கிடுவோம். அப்புறம் அது வந்த பிறகு போட்டு பார்த்துட்டு ஐயோ அது நல்லா இல்லையே, நம்ம ரிட்டர்ன் போடணும்னா நம்ம வீட்டுக்காரர் நம்மளை ஒரு முறை முறைப்பார். அதை பார்க்கும்போது நினைப்போம், அடுத்த வாட்டிலேருந்து நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போலாம் ஆன்லைனில் போட்டால் கூட அதை போட்டு வச்சுடுவேன். அந்த வார கடைசியில் வரைக்கும் அது அப்படியே அது போய் போய் போய் போய் பார்ப்போம் ஒரு 4-5 வாட்டி. இது நமக்கு தேவையா, இது நமக்கு ஃபிட் ஆகுமா, நம்ம உடம்புக்கு அது கரெக்டாக இருக்குமா, இந்த பைசாவுக்கு இது நம்ம வர்த்தா அப்படின்னு 100 வாட்டி யோசிச்சுட்டு தான் நான் செய்கிறேன். இதெல்லாம் இதெல்லாம் இப்போது நான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக, ரீசன்ட் டேஸான்னு சொல்ல முடியாது, ரீசன்ட் இயர்ஸாக நானே எனக்கு கொடுத்த வரையறை. இதிலலாம் நம்ம சிக்கனமாக இருக்கணும், இதிலலாம் நம்ம பின்பற்றினா நம்ம குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச, ஏன்னா நான் என்னை பார்த்து தான் என் குழந்தை வளருவாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க வந்து தே ஆர் வெரி பிஸி இன் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில். ஏன்னா போன வாரம் தான் நம்ம ஃபாதர்ஸ் டே பற்றி பேசினோம், அவங்களோட தியாகத்தை பற்றி நிறையா பேசினோம். ஸோ வீட்டு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது இதெல்லாம் நான் ரொம்ப யோசித்து இது மூலமாக நான் பண்ணுறேன். கிருத்திகா, இதில் நீங்கள் ஒரு 3 சொன்னீங்க, நான் ஒரு 3 சொன்னேன், மோரலாக சேம் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது ஒவ்வொரு பெண்மணிகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒய்ஃப்ஸ் அண்ட் அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக அதான் அர்ச்சனா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ எதையும் பிளான் பண்ணி பண்ணோம்னா கரெக்டாக வாழ்க்கையை செலவிடலாம். ஸோ அந்த வகையில் அடுத்து இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். காதலா காதலா அப்படின்ற படத்திலிருந்து கார்த்திக் ராஜ் அவர்கள் இசையில், வாலி அவர்களின் வரிகளில், கமலஹாசன் மற்றும் உதித் நாராயணன் பாடிய ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வானிலை வானிசை வானொலி 88.9. நேரம் இப்போ 7:23. ஸோ நாங்கள் பேசுகிற டாப்பிக்கை உங்களாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு சொல்லுங்க நேயர்களே. நீங்களும் எங்களோட பதில்களை நீங்களும் யூகிச்சிட்டே வாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த குவெஸ்டினுக்கு போகலாம் அர்ச்சனா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, சமீப காலத்தில் உங்களோட வீட்டில் உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த செலவு ரொம்ப அதிகமாகிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி கிருத்திகா அது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம யோசிச்சுப்போம், ஒரு மாதம் பட்ஜெட் போடும்போது இந்த செலவு நம்ம இந்த மாதத்தில் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு ஒவ்வொரு மாதமும் ஏன் துண்டு விழுது துண்டு விழுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த செலவை நம்ம குறைச்சோன்னா இந்த துண்டு விழுறது குறையுதா அப்படின்னு தான் நம்ம முத குடும்பத்தளவியாக யோசிப்போம். அதே அதுக்கப்புறம் தான் நம்ம போய் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட பேச முடியும், இது வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க, நம்ம இதை எப்படியாவது குறைக்கணும். ஏன்னா அவங்க எடுத்தோடனே ஜாஸ்தியாச்சு, உன்னால ஏன் வந்து சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளில போயிடுவாங்க. நம்ம தான் வந்து ஆராயணும், ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம், பசங்களுக்கு இந்த செலவு அந்த செலவுன்னு இதில் மட்டும் துண்டு எக்கச்சக்கமாக விழுதுனா அதை எப்படியாவது நம்ம குறைக்கணும், நம்ம தான் யோசிப்போம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி ஜாஸ்தியாகிற செலவு, எல்லார் வீட்லேயும் இருக்கலாம் பட் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஜாஸ்தியாகிற செலவு ரெண்டு இருக்குங்க. முதல் ஒன்று சொல்லிடுறேன், வெளியில் சாப்பிட்றது.
0: எல்லா இடத்துலயும் இருக்கு.
1: இருங்க, அது அது எப்படின்னா அந்த டாபிக் எப்படி ரிலேட் பண்ணோம்னா, ஆஃபீஸ் இப்போ ரெண்டு பேரும் ஒர்க்கிங்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே நான் ஒரு 6:30 ஆயிடுச்சுன்னா யோசிப்பேன், ஐயோ காலெலாம் வலிக்குதே போய் சமைக்கணுமோ அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் இட்லி மாவு இருக்கான்னு மனசுக்குள்ளே ஓடும், ஃப்ரிட்ஜில் இட்லி மாவு இல்லை அதனால நம்ம இன்றைக்கி சமைக்க வேண்டாம் அப்படின்னு தோணும். உடனே நான் என்ன பண்ணுவேன், நம்ம வெளியில் போய் முதல்ல சாப்பிட்றணும் இன்றைக்கி ஃபோன் உடனே அவருக்கு மெசேஜ் போகும், ஏன்னா நான் வேறு ஆஃபீஸ் அவர் வேறு ஆஃபீஸு, வீட்டில் மாவு இல்லை என்னால் சமைக்க முடியாது, நைட் ஒரு மீட்டிங் இருக்குன்னு ஒரு பொய் சொல்லிடுவேன், சொல்லிட்டு நம்ம வெளில சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு தெரியாது இல்லையா, மாவு இருக்கானும் தெரியாது எனக்கு மீட்டிங் இருக்கானும் தெரியாது.
0: இப்போ தெரிஞ்சிருக்கும்,
1: இவ கேட்கக்கூடாதுன்னு நினச்சிப்பேன், ஓகேங்களா, தெரியாது உடனே சாப்பிட்டுடணும், ஓகே சரி வெளில சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவார். இது பழக்கம் என்ன ஆகிடும்னா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது போய் அடிக்கடி ஆகும். அடிக்கடின்றது எப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகும், அப்புறம் டெய்லி ஆகும், டேக்அவே வாங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு நம்மளை நம்ம சில அடிக்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்க முடியாது, அதை மாதிரி ஆகிடும். அதை மாதிரி ஆகும்போது என்னாகும், நமக்கு எங்கே துண்டு விழுது, எதில் பைசா சாப்பாடு தானே, சாப்பாடு செலவை பார்க்காதேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் நம்ம ஒரு வரையறை வச்சுக்கணும், இவ்வளோதான் செலவு செய்யணும், இவ்வளோதான் வெளியில் சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் நமக்கு ரெஸ்ட் தேவை, நான் ஒத்துக்கிறேன், சாப்பிடலாம், வெளியில் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னா கிடையாது. எனக்கும் அதே எடுத்துக்காட்டு தான், உங்களுக்கும் அதே தான், நம்ம நேயர்களுக்கும் அதே தான், வெளியில் சாப்பிடலாமே தவிர அத்தியாவசியமான சில வேலைகளில் சாப்பிடலாமே தவிர அது ஒரு ரொட்டீனாக வச்சுக்கூடாது. காலையில் எழுந்து குளிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வெளியில் டேக்அவே வாங்குறது, வெளியில் சாப்பிட்றது, இட் ஷுடன்ட் பி அ ரொட்டீன். நமக்கு தேவையா, நம்மளால் முடியாத மட்டும், நமக்கு நம்மளால் ஒன்றுமே முடியல, நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாத பட்சத்தில் தான் வெளியில் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க தெரியுமா, நான் வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் வீட்லேயே சமைச்சிக்கிறேன், ஸ்நாக்ஸ் கூட வெளியிலேயே வாங்குறேன்னு. அதை தான் இப்போ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் கண்டிப்பாக வெளியில் சாப்பிட்றது ஓகே, பட் குறைச்சிக்கிறது ஒவ்வொருத்தரோட அது நமக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிறது நம்ம முயற்சி செய்கிறோம்.
0: கண்டிப்பாக
1: முழுமையாக நம்மளால் நிறுத்த முடியாதுங்க.

0: ஆனால் கொஞ்சம் திட்டமிட்டு வீட்டில் சமைக்க முடியுமா, முடிகிற நாட்களில் வீட்லேயே சமைக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அண்ட் நம்ம பசங்கக்கிட்டேயும் சொல்லலாம், தயவுசெய்து என்னால் முடியுதே கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி கொடுனா, நம்ம அவங்க கொஞ்சம் 3:30 ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நமக்கு காய்கறி கட் பண்ணி வச்சுடுவாங்க. நம்ம போய் சமைக்க மட்டும் சமைச்சிட்டு வீட்டுக்கார் வந்தோடனே நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தோன்னா இது ஒரு ஆப்ஷன். இது வந்து இது செய்யணும் அப்படின்னு சொல்லலை, இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி செகண்டு எல்லாரோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் என்னென்னா ட்ரெஸ். இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், பட் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்த மாதம் அதுக்கப்புறம் தான் போடுவோம், அதே வாரத்தில் கூட நம்ம போட மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ட்ரெஸ் வாங்குற பழக்கத்தை கொண்டு வருவோம். அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு இருக்கான்னு, அந்த ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட ஏற்கனவே கூட இருக்கலாம், பட் அதில் வேறு கலர் வாங்குவோம். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஆக்சசரிஸ் வாங்குவோம். அது எல் முக்காவாசி பேரோட பழக்கம் என்னென்னா, இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி தோடு வாங்கணும், வளையல் வாங்கணும், ஜிமிக்கி வாங்கணும், ஆங்க்லெட்ஸ் போடணும், எல்லாரோட பழக்கம் அது. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் இல்லாத ட்ரெஸ் நம்ம வாங்க மாட்டோம். நமக்கு அப்போக்கு தெரியாது அந்த ஆக்சசரிஸ் வந்து $3, $5, $20 தான் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே, எக்ஸாம்பிளுக்கு எடுத்து ஒரு 10 ட்ரெஸ் வாங்குகிறோம், 10 ட்ரெஸ்க்கு ஆக்சசரிஸோட விலையை பார்த்துக்கோங்க.
1: கண்டிப்பாக
0: ட்ரெஸ்ஸோட விலை ஒரு $50 இருக்கும், ஆக்சசரிஸ்க்கு ஒரு $20 போகும், $70. 70 × 10 700, ஆஸ்திரேலியன் கணக்கில் $700 எடுத்துக்கோங்க. அது ஒரு பெரிய கணக்கு. நமக்கு ஒன்று வாங்கும்போது தெரியாது, நம்ம அதை மாதத்தில் போய் பார்க்கும்போது ஒன்று நம்ம எல்லா பெற்றவர்களோட கணக்கு என்ன தெரியுமா, நம்ம போவோம் நமக்கு ட்ரெஸ் வாங்குறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பார்த்தோன்னு இதில் எடுத்து போட்டுருவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வார்ட்ரோப் பின்னாடி தூக்கி போட்டுருவேன் அந்த கவரை. என் பொண்ணுக்கெல்லாம் வந்து இப்போ எடுத்து நான் அவளோட 3 ட்ரெஸ் எல்லாம் தூக்கி என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் சால்வோஸில் கொண்டு போய் கொடுத்த கதையெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நான் யோசிப்பேன் ஒவ்வொரு வாட்டி. இப்போ ரொம்ப கட்டுப்படுத்திக்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவிலேருந்து ட்ரெஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அதுவும் ஒரு செலவு தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் வாங்குறத கம்மி பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் என்னோட அது சொந்த அபிப்பிராயம். ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதனால் நம்மளால் ஒரு சேமிப்பு ஏதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு செலவழிக்கிறதோ அந்த சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறதுலேருந்தோ ஏதாவது ஒரு சேமிக்கலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் சமீப காலத்தில் அதிகமாகிவிட்ட செலவாக நினைக்கிறேன். அதை எப்படியாவது சேமிக்கணும்னு நான் யோசிக்கிறேன்.
1: சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க அர்ச்சனா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் நம்மளே குவெஸ்டின் கேட்டு பழகிக்கலாம், எதில் நம்மளோட செலவு ஜாஸ்தியாக போகுதுன்னு. நேர்களை நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க, நீங்கள் எங்கே செலவு ஜாஸ்தி பண்ணுறீங்க நீங்களும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். இது அள்ளி தந்த வானம் அப்படின்ற படத்திலிருந்து, வித்யாசாகர் அவர்கள் இசையில், கபிலன் வரிகளில், உதித் நாராயண் மற்றும் ஸ்ருதி பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக. இது வானிசை வானொலி 88.9. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.

0: வணக்கம் நேயர்களே, ரொம்ப அருமையான பாடல் கேட்டீங்களா? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வின் எஃப்எம் வானிசை வானொலி 88.9 FM. எப்படி இருக்கீங்க கிருத்திகா? எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை செலவு பற்றி?
1: சூப்பராக போயிட்டுருக்கு.
0: ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கிருத்திகா. காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது குடும்பத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படிலாம் உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், கேட்போம்.
1: சொல்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை செலவு ஜாஸ்தி ஆகும்போது வர முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லாருமே வந்து அந்த ஒரு தவிப்புக்குள்ளாராங்க. அடுத்த வேலையை எப்படி சமாளிக்க போகிறோம், அந்த செலவு எப்படி நம்ம வழி நடத்த போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பயமும் ஒரு கலக்கமும் வருது. அதுவும் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை வந்து எப்படி, அவங்களோட படிப்பு செலவு, அவங்களோட வாழ்க்கை செலவுக்கு தேவைகளை எப்படி வந்து நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு படபடப்பு எல்லாருக்கும் ஏற்படுறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம்தான். ஸோ ஆனால் அதுக்குன்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃபை வந்து வாழறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மேனேஜராக தான் இருக்காரு. ஸோ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நிலையான சம்பளம் இருக்கிற ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நானும் வந்து வீட்டில் வந்து பாட்டு கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுன்றது ஒரு கமிஷன் பேஸ்டு வேலை. அப்போது அந்த வருமானம் வந்து ஒரே மாதிரி தான் மாதம் மாதம் வரும் அப்படின்னு நம்மளால் யூகிச்சு சொல்ல முடியாது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் குடும்பமே வந்து ஒரு திட்டமிடலில் தான் போயிட்டுருப்போம். எப்படி வந்து பிளான் பண்ணுறதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கு தான் பயங்கர ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கோம் வீட்டில்.
0: பெரிய பட்ஜெட் பட்மனாபன் சொல்லுங்க.
1: அப்படியும் சொல்லலாம். அதனால எந்த பொருள் வேணுமோ, அதனால நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே நேராக இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எந்த பொருள் வேணுமோ அந்த ஐலுக்கு மட்டும்தான் போவேன். ஏன்னா நம்ம சுற்றி பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம ட்ராலியில் வந்து தேவைக்கு அதிகமாக நிறைய பொருள் சேரும்ன்றது என்னோட கருத்து. அதனால அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து நமக்காக நம்மளோட நடைமுறைக்கும் நம்மளோட வருமானத்துக்கும் ஏற்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்தவங்கள மாதிரி வாழணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து வாழ நினைக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்கள பின்பற்ற நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் வந்து பல சமயம் வந்து இந்த டென்ஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பியர் ப்ரெஷரோ உண்டாக ஆரம்பிக்குது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு பழகிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கே அந்த ஒரு அவேர்னஸ் வரணும், எது நீட்ஸ் எது வாண்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட வரவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செலவுகளை வந்து சமாளிக்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து வளர்த்துக்கிட்டாலே வந்து பாதி பிரச்சனைகளை வந்து நம்ம ஈஸியாக தாண்டி வந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி நம்மளோட உரையாடலை கேட்டுட்ருக்கிற நேயர்களும் இதை வந்து ரிலேட் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையும் வந்து ஒரு ஒரு மாதிரி, அது நம்ம தான் வந்து நம்மளோட இன்பத்துக்கும் நம்மளோட துன்பத்துக்கும் காரணமாக இருக்க முடியும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்க்கை செலவை வந்து நம்ம திட்டமிடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.
0: சூப்பராக சொன்னீங்க கிருத்திகா. உங்கள் கருத்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒத்து போகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா லைஃப் இஸ் லைக் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் பார்ப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறதே நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். உங்களோட கருத்து ஏதாவது நான் எடுத்து நான் பயனடைஞ்சுன்னா எல்லாருக்குமே அது சந்தோஷம்தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம ஒரு இப்போ ஒரு பாட்டு கேட்போம். என்ன படம்னா, சூதுகவும் படத்துலேருந்து கானாபாலா அண்ட் ஆண்டனி தாஸ் பாடிய காசு பணம் துட்டு துட்டு, சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்டு மகிழ்வோம். நேர்களே, இந்த பாட்டு முடிஞ்சு திருப்பி நம்ம வந்து வாழ்க்கை செலவு, அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நிறைய பேசுகிறதுக்கு இன்னும் இருக்குது, ஒன்றும் முடியலை. இன்னும் 25 நிமிஷம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேசிக்கிட்டே இருப்போம்.

0: Hey, dude.
1: Hi, Anthony.
0: What's up? What's happening?
1: Nothing much, da.
0: So sad.
1: Kuchaku, kuchaku, kuchaku, kuchaku, kuchaku, kuchaku, kuchaku. Kase, pana, good money, money. Kase, pana, good money, money. Kase, pana, good money, money. Kase, pana, good money, money. Kotapudichi, nightilla, parakapora, itilla. தல காலு பொரியல தலைக்கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விண்ணப்பம் வானிசை வானொலி 88.9 தமிழ் மாலை நிகழ்ச்சி. நம்ம இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்ற கருத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். அர்ச்சனா, அந்த வகையில் உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது சம்பளம் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் சேமிக்க முடியலையோ அப்படிங்கிறது என்னோட சந்தேகம். அதை பற்றி உங்கள் கருத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக கிருத்திகா, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வாழ்க்கை செலவு, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங். கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு 50%, 100 பேரில் ஒரு 50%க்காவது இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக பொருந்தும். நம்ம சம்பளம் அதிகமாகும் போது ஏன் நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட நடைமுறை, நம்மளோட ட்ரெஸ் ஷாப்பிங் ஆகட்டும், லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், ஒன்று ஒன்றுமே நம்ம யோசிப்போம், நம்மக்கிட்ட நிறைய பைசா இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ சம்பளம் நல்லா தானே இருக்குது, இதை வாங்கிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம காசே பார்க்க மாட்டோம், இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அதை டக்குன்னு எடுத்துருவோம். அப்புறம் ஒரு புது ஃபோன் மார்க்கெட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை அப்கிரேட் பண்ணலாம், ஃபோனை மாற்றலாம் அப்படின்னு யோசிப்போமே தவிர, சம்பளம் வந்திருக்கு அதை சேமிப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்க இன்றைக்கி டெஸ்ட்லாம் வச்சுருக்காங்களா, நம்ம வந்து வெறும் மாஸ்டாக தான் வச்சுருக்கோமா, ஏன் நம்ம டெஸ்ட்லாம் மாறக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம அடுத்தவங்கள பார்த்து மாற்றிக்கிறோமோ இல்லையோ நம்ம யோசிப்போம். நம்மக்கிட்ட இப்போ பைசா இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம். அது முன்னாடிலாம் நம்ம என்ன நினைப்போம்னா, சேல் இருக்கிற இடத்துல தான் போய் வாங்குவோம். எங்கெல்லாம் சேல் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ பைசா, அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருந்த இது நிலைமை மாறி, சேல் இருந்தால் என்ன, சேல் இல்லைனா என்ன, நமக்கு தேவை, நம்ம வாங்குவோம், நம்மக்கிட்ட பைசா இருக்குது அப்படின்னு நிறைய பேர்னு சொல்ல முடியாது, சில பேர்
0: யோசிக்க
1: ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து காஃபி வந்து வீட்டில் போட்டு குடிப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வாக்கிங் போகிறவங்க அத்தனை பேர் கையில் ஒரு காஃபி இருக்கும். ஒரு காஃபிக்கு மினிமம் $4, ஒரு நாளைக்கு $4. ஸ்மால் காஃபி, இட் ஒன்றும் நம்ம சின்ன காஃபி, ஒன்றும் அதோட மீடியம் லார்ஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட விலை ஏறும். ஒரு நாள் காஃபி, 5 நாள் ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 5 நாள் காலையில் காஃபி தூக்கிட்டு போகிறவங்களும் நான் நிறைய பேர் ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மதியானம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் சாப்பிடுவாங்க. எல்லாரும் டப்பாவால கிடையாது, கரெக்டா, எல்லாரும் டப்பாவால கிடையாது. ஏன்னா ஆஃபீஸில் போகும்போது நம்மளோட தரம் உயரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் கொண்டு போவாங்க, சில பேர் கொண்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி மாதம் முழுசும் நம்ம இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் $4 பெருசாக தெரியாது. 30 நாளில் 20 நாள் ஆஃபீஸ் போகிறவங்க $4 போட்டாங்கன்னா அது பெரிய விஷயம்,
0: கண்டிப்பாக
1: அது பெரிய துண்டாக மாத பட்ஜெட்டில், காஸ்ட் ஆஃப் லிவிங் தட் இஸ் நம்மளோட வாழ்க்கை செலவில் ஒரு பெரிய துண்டாக விழும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்பளம் வந்த உடனே நம்மளோட சேமிப்பை எடுத்து தனியாக வச்சிடணுங்க. அதை நம்ம யாருமே பண்ணுறதில்ல. எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, பட்ஜெட் போடுறேன், நான் பட்ஜெட் போடுறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சொல்ல நானே எடுத்துக்காட்ட நானே வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் போடுறேன்னு சொல்வேனே தவிர, முதல்ல சேமிக்கிறேன், இந்த அமௌண்ட் என் குடும்பத்துக்காக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன் நான் சொன்னதே கிடையாது. மாச கடைசியில் மிச்சம் இருந்தால் பார்த்துக்கலாம், இதுதான் அது எல்லாரும் சொல்றது. நம்மளோட செலவுலாம் போய் மாச கடைசியில மிச்சம் இருந்தா நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மாச கடைசியில வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இருக்காது. எங்க வந்தது, எங்க போச்சு அந்த பைசா, எப்படி நம்ம கிட்ட, ஐயோ அடுத்த மாசம் நம்ம ஏதாவது நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்ததுன்னா என்ன பண்ண போறோம், நம்ம பின்னாடி நம்மளோட மூலையில வந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா அது வெளியில சொல்லவும் முடியாது, வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல முடியாது, குழந்தைகிட்டையும் சொல்ல முடியாது. நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும், அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு $100 சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், $1,200 ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன பேசணும்னா, ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணுங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் செலவு தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கணும். சில நேரங்களில் வந்து சம்பளம் குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் குறைவாக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம ஜாஸ்தியாக காட்டணுன்றதுக்காகவே பெரிய பெரிய செலவு செய்வோம். அதை வந்து நம்ம குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். நம்மளோட வாழ்க்கை தரம் அவ்வளோதான், இட்ஸ் ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நிரந்தரமான சம்பளம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இதிலெல்லாம் நாங்கள் கட்டுக்கோப்பாக இருக்கோம், இதிலெல்லாம் சேமிக்கிறோம், அதுக்காக உங்கள் வாழ்க்கை தரம் குறைஞ்சி போகல இல்லையா கிருத்திகா? எந்த லெவலில் இருக்கீங்களோ நீங்கள் அதே லெவலில் தான் இருக்கீங்க, அண்ட் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. அது வந்து அதே மாதிரி ஒருத்தர் புது கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும், அதே மாதிரி அவங்க வெளிநாட்டுக்கு ஹாலிடே போகிறாங்கன்னா நானும் ஹாலிடே போகணும். அது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாகவே இருக்காது எப்படின்னு எனக்கு தெரியல.
0: கண்டிப்பாக
1: ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் முகநூலை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, குரூப் குரூப்பாக வெளிநாட்டு போகிற உடனே நம்மளும் நினச்சிப்போம் வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போகணுன்னா மினிமம் $2,000 வேணுங்க. இந்தியாவுக்கு டிக்கெட்டே $2,000 கேட்போம். நம்ம பாலி போனோம்னாலும் இல்லை தாய்லாந்து போகிறோம்னாலும் இல்லை இந்தோனேஷியா போகணும்னா எங்கேயோ
0: கரெக்ட் நம்ம கண்டிப்பாக அந்த திட்டமிடல் அவசியம்.
1: நம்ம மெல்பர்னை விட்டு பக்கத்து ஊருக்கு போகணும்னாலும் நமக்கு காசு வேணும். காசு தாங்க முக்கியம் வாழ்க்கையில். நம்ம அதுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் போடணுங்க. உடனே ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் என்ன, நம்ம எது இதெல்லாம் செலவு செய்யணும், எது இதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் நம்ம கட்டுக்கோப்பாக குடும்பத்தை கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் புருஷன் பொண்டாட்டி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பெரிய பங்கு இருக்குதுன்னா நான் சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு பேருமே உட்காந்து பேசணும். உட்காந்து பேசி இது நம்மளோட மாத சம்பளம், இதுலேருந்து இவ்வளோ தொகையை வந்து நம்ம சேமிக்கிறோம், இவ்வளோ தொகையை குழந்தைங்களுக்காக ஃப்யூச்சருக்காக அவங்களோட படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ சேர்த்து வைக்கணும், இதுதான் குடும்பத்துக்கு நம்ம கட்டுக்கோப்பாக செலவு செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளோட இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தட் இஸ் வாழ்க்கை செலவை கண்டிப்பாக பட்ஜெட்குள்ளே கொண்டு வரலாம். இதுதான் நான் நினைக்கிறேன். சம்பளம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாதம் முதல் நாளே சேமிக்கணுங்க.
0: சூப்பருங்க.
1: கண்டிப்பாக சேமிச்சே வச்சே ஆகணும். இதுதான் என்னோட திட்டம்னு நான் நினைக்கிறேன்.
0: ஸோ சேமிப்பை வந்து ஒரு கடமையாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ ரொம்ப நல்லா சொன்னீங்க. நேயர்களும் இதை வந்து ஆமோதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது அந்த வகையில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். இது வந்து ஏழையின் சிரிப்பில் அப்படிங்கிற படத்தில் தேவா அவர்கள் இசையில் மனோ மற்றும் பலர் பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இது வாணிசை வானொலி.
2: யப்பா யப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏழ தலையெழுத்த ம

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விண்ணஃபம் வானிசை வானொலி 88.9 FM. கிருத்திகா, உங்ககிட்ட ஒரு கடைசியான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. நம்மோட குழந்தைங்களுக்கு நம்மளோட பொருளாதார நிலைமையை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, அப்புறம் பட்ஜெட் போடுவது எப்படி, உங்களோட சொந்த எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அதாவது பொது இது இல்லை, உங்களோட இதை மத்திய சொல்லுங்க.
1: சரி, அதான் நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், பட்ஜெட்டை வந்து ஒரு ஒரு ஒரு ரேஷியோவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளோட தேவைகள், அத்தியாவசிய தேவைகளுக்கு 50%, அப்புறம் நம்மளோட ஆசைகளுக்கு 30%, அந்த மாதிரி நம்மளோட ஃப்யூச்சர் அதாவது எதிர்காலத்துக்கு 20% அப்படின்னு நம்ம நம்மளோட பட்ஜெட்டை பிரிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுமூகமாக ஈஸியாக வாழ முடியும் அப்படின்றத படித்தேன். ஸோ அது வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுது. அதனால எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பண்ணலாம், பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பொருளாதார இதை பற்றி சொல்லலாமான்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை கண்டிப்பாக வந்து பொருளாதார நிலைமைன்னு சொல்கிறத விட பணத்தோட அந்த சம்பாதிக்கிறதோட கஷ்டம், அந்த அருமையை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது நல்ல என்னோட கருத்து. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் தட்டில் வச்சு அப்படியே கொடுத்துடாம அவங்க அவங்களே அதை யோசித்து, இந்த விஷயம் நம்மளுக்கு தேவையா, இல்லை இது வந்து நம்மளோட ஆசை தானா அப்படின்ற முடிவு எடுக்கிற பழக்கத்தை வந்து அவங்கக்கிட்ட விட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 15 வயசானால் பிள்ளைங்களுக்கும் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால பிள்ளைங்க வேலை செய்ய ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள நம்ம ஊக்குவிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட படிப்புக்கு இடையூறு வராத மாதிரி இருக்கிற நிறைய வேலைகள் இந்த ஊரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலைகள் அவங்க சேரும்போது அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை வரும். அப்போது அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 தடவை யோசிப்பாங்க, இது நம்ம வந்து இந்த செலவு பண்ணுறோமே, இதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் அவங்களே வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இது நீடா வாண்டா அப்படின்ற இதை. அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பற்றி அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ பணத்தை வந்து எப்படி மேலாண்மை எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களோட ஃப்யூச்சருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறத விட அதை எப்படி வந்து கையாளறது அப்படின்ற யுக்தியை நம்ம சொல்லி கொடுக்கறது தான் வந்து நம்மளோட கடமை அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனா, உங்களோட கருத்துக்கள்.
0: சூப்பராக சொன்னீங்க கிருத்திகா. என்னை பொறுத்த வரைக்கும் சேமிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்பளம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி சேமிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அது மாதம் பிறந்தோன்னே சேமிக்கிறீங்களோ இல்லை, அது என்னோட அட்வைஸுன்னு சொல்ல முடியாது, அது நான் சொன்ன ஒரு சஜஷன், கடைசியில் சேமிக்கிறீங்களோ ஆனால் கண்டிப்பாக சேமிக்கணும். அதே மாதிரி இங்கே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளோட நிதி நிலைமையை கண்டிப்பாக சொல்லணும். அதாவது அவங்க மனசு புண்படாமல் அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அதை மாதிரி புரிய வைக்கணும். ஐயோ என் குழந்தைக்கு அது தெரியாது, அவள் அப்படி தான், அவள்கிட்ட தெரியாமல் அவள் இந்த பணத்தை இப்படி தான் செலவு செய்வா, கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற நிதி நிலைமை, இப்போ இருக்கிற கஷ்டத்தில் சில பேருக்கு வேலையே இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டம் எக்கச்சக்க பேர் வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட நிதி நிலைமை தெரியணும், எது தேவை எது தேவையில்லை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, தாத்தா பாட்டி எல்லாரோட கடமை. அது நம்ம செஞ்சாலே இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், தட் இஸ் வாழ்க்கை செலவு, நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு வரலாம், நம்ம சேமிக்கலாம். நேர்களாகிய நீங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட இந்த டாபிக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதோடு நாங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விண்ணஃபம் வானிசை வானொலி 88.9. இன்றைய வெள்ளி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வரும் நெஞ்சில் நிறைந்த பாடல், கவியரசர் வரிகளில் வி குமார், இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா பாடிய பாடல், இடம்பெற்ற திரைப்படம் மிட்டாய் மம்மி.

what, Mr. Hotham, my back's